0: கமாரி அடி நினை நிம்மையா நினைக்கிறாயானே ஏ பையா நினைக்கிறேன் ம் சின்ன பைக்கான நானே ஓமா ஆ நிம்மை கரேனே ஏ நிம்மையா நினைக்கிறமா ஏ மம்மை இஷா நினைக்கிறமா
1: நியபு கொச்சிச்சு உஃபுமா ஜியாக்கண்டி Chingosinho babakachuku,
2: l'ensemble des bons vaseux, pénurie de l'innovation, JGV, la vapeur fume, l'oreille voit juste en vue en miel qui se repartit, elle fait si petit au vrai que le jardin, elle est sur tout le monde qu'on a dit, on leur a alors jamais les amis de la mère, je n'étais pas venu de ça, mais c'est vrai, n'aimer. Je suis là, je suis là,
0: Tapa bayane, bayane.
3: You walk back down to this door, and it's a fucking I just want to have to put a kid out of bed. And I sit here, and I'm waiting for you because, you know. I'm sitting here because you weren't there. Well, I'm waiting for you because you ain't because you ain't there. And well, I just took care of me. Well,